0: கலியுகன் நச்சிகேதாஸ், யூ ஹேவிங் க்வெஸ்சன்ஸ்?
1: பகவான், கிரிஷ் ஹேஸ் எ ஃபியூ க்வெஸ்சன்ஸ்.
0: ஓகே, பட் யூ ஆன்சர் மை க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட்.
1: ஷியோர் பகவான்.
0: வாட் இஸ் யுவர் நேம்?
1: பகவான், திஸ் பாடி இஸ் கால்ட் கிர்தர்.
0: ஹூ ஆர் யுவர் பேரண்ட்ஸ்?